0: திருதிட்டை எல்லாம் உள்ளு காட்டி
1: ஐயோ பரமா,
0: நீ மாடித கர்மா வாரி நான் தாயி வருஷக்கு வந்து வடசனும் நினைக்கு தெங்கின காயி நீ தன்னக ஒம்மி சாய் அப்பு குடிக்கி மாடி பிடித்தனும் ஹோகி ஹோகி பிடி சுடித்தமாக தேசினால் பாவாகி
2: ஐயோ மல்லம்மா
0: ஐயோ இதேன் ஒப்பா நம்ம நாக தண்ணிக்கு வந்து மேல வந்து பந்து படாக்க செவலா
2: ஐயோ மல்லம்மா தண்டு
3: அத்தியவரே நீவு சிந்தி மாடபேடுறி ஆ பரமாத்மன பாதோதக நன்ன பழியில்லைவி ஆ பாதோதகத மகிமையிந்த நம்ம ரோகவன்னு நான் நிவாரணை மாடுவேன் ஆதரிந்த அம்மா ஈக எல்லாரும் மல்லேசியா அனுபவிக்கம்மா.